ஆயிடுச்சு. ரெண்டாலும் மினோஷன் இல்லாமனு சரானு சோரி உமுறி மயினு அவீனு அவனும் அவன் சொல்லாசே அவன் சொல்லாசே அவனு அக்கீரை சொல்லி சொல்லி தீனா அவனும் அசையுள்ள ஷேம்.